இஸ் மார்க்கத்தை சொல்றேன், அமீர் மேவி சொல்றேன், கங்கால் மேவி சொல்றேன், மகாராஜே மகாராஜ தந்தாக்கே மக்கான வீ பத்தியான